0: டைம் இந்தியன் மியூசிக்.
1: இப்போது திருவாரூரிய சுவாமிநாதன் அவர்கள் புல்லாங்குழல் வாசிக்கிறார். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், எஸ் பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கட்டம். நெனரிஞ்சுரா என்று தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. சிம்ஹவாகினி ராகம், ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது திருவாரூர் சுவாமிநாதன் அவர்கள் புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டிருக்கிறார். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், எஸ் பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியின் நிறைவாக ராமா ராமா குணசீமா என்று தொடங்கும் சுவாதித்த நாள் கிருதி ராகம் சிம்மேந்திர மத்தியமும் ஆதி தாளம்.

0: திருவாரூரில் சுவாமிநாதன் அவர்கள் புல்லாங்குழல்
1: வாசித்தார்.
0: எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், எஸ் பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கட்டம்.
2: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச், எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
3: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: ஸ்ரீராம பாதமா அமிர்தவாகினி ராகம் ஆதிதாளம் தியாகராஜ சுவாமி கிருதி.
1: யூ வில் நவ் லிசன் டு ஸ்ரீராம பாதமா, எ காம்போசிஷன் இன் ராக் அமிர்தவாகினி செட் டு ஆதிதாள், கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜா.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு, எந்நேரமும் இந்திய இசை. இப்போது தேசூர் டி செல்வரத்னம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். மயிலை எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவறு தொடங்கும். முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ராகம் செஞ்சுருட்டி, ஆதிதாளம்.
2: On Ragam 24/7 DTH, we now bring you a Nagaswaram recital by Desur D. Selvarathinam. He begins with Ganesa Kumara in Rag Chenjuruti, set to Adi Tal, a composition by Muthuswami Dikshitar.

0: நிகழ்ச்சியில் அடுத்து மோக்ஷமு கலதா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை ராகம் சாரமதி ஆதிதாளம்.
1: You can now listen to Mokshamu Galada in Rag Saramati set to Aditaal, a composition by Thyagaraja.

0: ராகம் டிடிஎச்சில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேசூர் டி செல்வரத்னம் அவர்களின் நாகஸ்வர இசை, மயில எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் அடுத்து நீ பாதமே கதி என தொடங்கும் நளினகாந்தி ராகத்தில் ஜி என் பாலசுப்ரமணியம் இயற்றிய சாகித்யம் ரூபகதாளம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a Nagaswaram recital by Desur D. Selvarathinam. He is accompanied on the tavil by Mailai S. Gajendran. He continues his recital with Nee Padame Gati in Rag Nalina Kanti, set to Rupakam Tal, a composition by G. N. Balasubramaniam.

0: டேசூர் டி செல்வரத்னம் அவர்கள் நிறைவாக வழங்கவிருப்பது எண்ணாளு ஊரகே என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, சுபபந்துவராளி ராகம், மிஸ்ர சாப்பு தாளம்.
1: டேசூர் டி செல்வரத்தினம் கன்க்ளூட்ஸ் இஸ் நாகஸ்வரம் ரிசைட்டல் வித் என் ஆலு ஊரகே என் ராக் சுபபந்துவராளி செட் டு மிஸ்ர சாப்பு தாளம்.

0: ராகம் டிடிஎச்சில் நேர்கள் இதுவரை கேட்டது தேசூர் டி செல்வரத்னம் அவர்களின் நாகஸ்வர இசை, மயிலை எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஎச் 24 மணி நேரமும் இடைவிடாது ஒலிபரப்பில் இந்திய இசை உங்களுக்காக.
1: On ராகம் 24/7 டிடிஎச் you are listening to a நாகஸ்வரம் recital by தேசூர் டி செல்வரத்தினம். He was accompanied on the தவில் by மயிலை எஸ் கஜேந்திரன். This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

கணபதி ஏகதன் தலம்போதர் கதசோலுத்ர புன்றபால லோச்சன விசால திருச்சிருமாலவாரே சுரு பூஜித கீடதிய கண்ட தட்ட தீன கிருதக முதித மன பதரஜதா தக தக பிரஜொலித தேஜதா கிருதக கிருதா கிருங்கதா கிருங்கதா தா தக தக பிரஜொலித தேஜதா கிருதக கிருங்கதா கிருங்கதா கிருங்கதா தா தக தக பிரஜொலித தேஜதா கிருதக கிருங்கதா.

தமக்கு டூ மத்த சுண்ட பேரத்தான மூர்த்தி கஜான நம் திருக்கன் பால லால விசால ராஜ துன்ற தக தக ஜோதி ஜக மக ததக தக தக ததக தக ஜெய்தி ஜெய சங்கர சுமன எக தந்த மூசக பானம் ஜெய சகல கல்யாண பிரத பிரபு தாகிருத்தம் கிருத்தக தகிருத்தம் கிருத்தகிருங்கிறா தும் கிருத்தகிருங்கிறா கிருத்தக தும் கிருத்தகிருங்கிறா

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி சவிதா நரசிம்மன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நாகை ஆர் ஸ்ரீராம் அவர்கள் வயலின், வி ராமையா அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ கேன் நவ் லிசன் டு அ வோக்கல் ரிசைடல் பை ஸ்ரீமதி சவிதா நரசிம்மன். ஷீ இஸ் அகாம்பனிட் பை நாகை ஸ்ரீ ஆர் ஸ்ரீராம் ஆன் த வயலின், ஸ்ரீ வி ராமையா ஆன் த மிருதங்கம். நிகழ்ச்சியில் முதலில் கணநாதனே பெரியசாமி தூரன் பாடல், சாரங்காராகம் ஆதிதாளம். தி கான்சர்ட் பிகின்ஸ் வித் கணநாதனே, ரிட்டன் பை பெரியசாமி தூரன் அண்ட் கம்போஸ்ட் இன் ராக் சாரங்கா, செட் டு ஆதி.

இனி ராமநன்னு புரோவரா தியாகராஜர் கீர்த்தனை ஹரிகாம்போஜி ராகம் ரூபகதாளம். லிசன் நவ் டு ராமநன்னு புரோவரா கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜா இன் ராக் ஹரிகாம்போஜி செட்டு தாள் ரூபக்.

இனி சாமகான, லலிததாசர் இயற்றியது. ஹம்சானந்தி ராகம், மிஸ்ர சாப்புதாளம். லிசன் நவ் டு சாமகான கம்போஸ்ட் பை லலிததாசர் என் ராக் ஹம்சானந்தி செட்டு தாள் மிஸ்ர சாப்போ.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவிதா நரசிம்மன் அவர்களின் பாட்டு, நாகையார் ஸ்ரீராம் அவர்கள் வயலின், வி ராமையா அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீமதி சவிதா நரசிம்மன். ஷீ இஸ் அகாம்பனிட் பை நாகை ஸ்ரீ ஆர் ஸ்ரீராம் ஆன் த வயலின் அண்ட் ஸ்ரீ வி ராமையா ஆன் த மிருதங்கம். இனி கமலாம்பிகே முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, தோடி ராகம் ரூபகதாளம். லிசன் நவ் டு கமலாம்பிகே கம்போஸ்ட் பை முத்துசுவாமி தீட்சிதர் இன் ராக் தோடி செட்டுதாள் ரூபக்.

நேயர்கள் இதுவரை கேட்டது சவிதா நரசிம்மன் அவர்களின் பாட்டு. நாகையார் ஸ்ரீராம் அவர்கள் வயலின், வி ராமையா அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி ராகம் டிடிஎச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை சவிதா நரசிம்மன். ஷி வாஸ் அகாம்பனிட் பை நாகை ஸ்ரீ ஆர் ஸ்ரீராம் ஆன் த வயலின் அண்ட் ஸ்ரீ வி ராமையா ஆன் த மிருதங்கம். திஸ் ப்ரோக்ராம் வாஸ் கான்ட்ரிபியூட்டட் பை ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி for ragam 24/7 dth anytime indian music.